நேரம் 5:33. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து நந்தனா திரைப்படத்திற்காக எம் தண்டபாணி தேசிகர் குரலில் ஒலிக்கும் பாடல்.

உடை மலர் கொடையாட சீதம் பரத்தேராட ஸ்ரீஹரிக்கும் உடை மலர் கொடையாட சீதம் பரத்தேராட பேரணி வேதியர் கிளை மூவாயிரம் பேர்.

நேரம் 6:27. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் தேனிசை பக்தி பாடல்களில் அடுத்து கேஜே யேசுதாஸ் குரலில் ஒலிக்கும் பாடல்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வளரும் நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் பிரிக்ஸ் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலகளாவிய தென்பகுதி நாடுகளின் தேவைகள் தொடர்பாக குரல் கொடுப்பதற்கும் பிரிக்ஸ் கட்டமைப்பு முக்கிய தளமாக விளங்குகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து பணியாற்றும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த வேண்டுகோள்களை செயல்படுத்துவது குறித்து புதுதில்லியில் வேளாண் துறை அதிகாரிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அதிகாரிகள் தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பணித்திறன் பாதிக்கப்படாமல் வீட்டிலிருந்தே பணி செய்யும் நடைமுறைகளை பின்பற்றலாம் என்று அவர் ஆலோசனை தெரிவித்தார். உரங்கள் போதுமான அளவு கையிருப்பில் இருந்தாலும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். சமச்சீர் உர பயன்பாடு குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் 1657 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் தற்போது 800,000 ஹெக்டேர் பரப்பளவில் 1,800,000 விவசாயிகள் இயற்கை வேளாண் நடைமுறைகளை பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் மொத்த வேளாண் நிலப்பரப்பில் குறைந்தது 25% இயற்கை வேளாண் நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய

0: வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எழுதியுள்ள கடிதத்தில், நாட்டில் மிகப்பெரிய ஜவுளி மற்றும் ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். பருத்தியின் விலை கடந்த 2 மாதங்களில் 25% உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இறக்குமதியின் மூலமாக மட்டுமே மூலப்பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய முடியும் என்று அவர் கூறியுள்ளார். இத்தகைய சூழலில் பருத்தி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள 11% வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை கருத்தில் கொண்டு 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படுவதாக தெரிவித்தார். அதில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். சனாதனம் தொடர்பான அவதூறு பேச்சுக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று பிஜேபி மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், முன்பு இதுபோல் பேசியவர்களை மக்கள் ஆட்சியை விட்டு அகற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது தாவேகவின் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற கருத்துக்களை தொடக்கத்திலேயே தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதனிடையே சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், யாரும் கோவிலுக்கு போகக்கூடாது என்ற நோக்கத்தில் சனாதனம் குறித்து தாம் பேசவில்லை என்றும், அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் என்ற கருத்திலேயே பேசியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி மாதா பேராலய தேர் பவனி நேற்றிரவு நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த 1000 கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டிமாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி மல்லிகைப்பூ அலங்கார ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. பெசிலிக்கா அந்தஸ்து பெற்றதும் வீரமா முனிவரால் கட்டப்பட்டதுமான இந்த பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் திருப்பள்ளி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நேற்று இரவு மல்லிகைப்பூ மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா சுரூபம் வைக்கப்பட்டு கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் தேர்பவனியை தொடங்கி வைத்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் மரியே வாழ்க என பக்தி முழக்கமிட்டு வழிபாடு செய்தனர். இந்த விழாவில் கேரளா, ஆந்திர, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு லேசான மழை பெய்தது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அமைந்துள்ள மாவட்டமாகும். மேலும் இந்த பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக சுட்டெரித்த கோடை வெயிலால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்ததோடு குற்றால அருவிகளிலெல்லாம் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. மேலும் அணைகள் உள்ள இங்குள்ள அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை, கடனாநதி அணை உள்ளிட்ட அனைத்து அணைகளிலும் நீரின்றி வறண்டு காணப்பட்டது. இந்த சூழலில் வானிலை மையம் தென்காசி மாவட்டம் உட்பட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என அறிவித்த நிலையில், திடீரென தென்காசி மாவட்டத்திற்குட்பட்ட தென்காசி, மேலகரம், சிந்தாமணி, இளஞ்சி, வல்லம், சாம்பரோட புளியன்குடி, வாசுதேவநல்லூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இருவரி செய்திகள். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக

0: உக்ரைன் கூறியுள்ளது. அரிவாள் செல் இரத்த சோகை நோயை ஒழிப்பது குறித்து மத்திய பழங்குடியினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று பயிலரங்கம் நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து சிறுபான்மையினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று தேசிய மாநாடு நடைபெற்றது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகள் குறித்து தருமபுரியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி இயக்குநர் தலைமையில் அரசு அலுவலர்கள் பங்கேற்ற பயிலரங்கம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். மருத்துவ தொழில்நுட்ப ஜவுளிப் பொருட்களின் தரநிலைகள் தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தர நிர்ணய அமைப்பின் சார்பில் கோவையில் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. வெளிநாடுகளில் குடியுரிமை பெற்று அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்களித்தது தொடர்பாக 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்தது. 201 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 205 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: इयम् आकाशवाणी सम्प्रति वार्ताः श्रूयन्ताम् प्रवाचकः डॉक्टर गणेश हेगडे. अथ वार्ताः. प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी अद्यारभ्य यूएई नेदरलैंड स्वीडन नॉर्वे इटलीति देशानां 6 दिवसीय यात्रायां भविष्यति. पञ्चदेशयात्रायाः प्रथमपदे अद्य श्रीमोदी यूएई देशं गमिष्यति, यत्र सः राष्ट्रपतिना शेख मोहम्मद बिन जायद अल नह्यान इत्यनेन सह मिलिष्यति. द्विपक्षीय विषयेषु विशेषतः ऊर्जा सहकार्ये तथैव परस्पर हितस्य क्षेत्रीय अन्ताराष्ट्रिय विषयेषु च द्वौ नेतारौ विचाराणाम् आदानप्रदानं करिष्यतः. मेलनमिदं ऊर्जा सुरक्षा विषये केन्द्रीकृतं भविष्यति इत्यपेक्षा वर्तते. प्रधानमन्त्रिणा श्रीमोदिना प्रोक्तं यत् अस्मिन् वर्षे भारतस्य अध्यक्षतायां ब्रिक्स इति बहुदेशीय संघः बहुपक्षीयतां सुदृढं कर्तुं, सततविकासं प्रवर्धयितुं, आर्थिकशक्तिं प्रवर्धयितुं, अधिकसमावेशीय विश्वव्यवस्थायाः निर्माणार्थं च मिलित्वा कार्यं करिष्यति. ह्यः नवदिल्ल्यां ब्रिक्स देशानां विदेशमन्त्रिभिः प्रतिनिधिमण्डलप्रमुखैः सह संवादं कुर्वन् श्रीमोदी अवदत् यत् उदयमानानां अर्थव्यवस्थानां मध्ये सहकार्यं प्रवर्तयितुं वैश्विकदक्षिणस्य आकांक्षाणां विकासाय च ब्रिक्स सङ्घः महत्त्वपूर्णमञ्चरूपेण उद्भूतः वर्तते. केन्द्रसर्वकारेण उक्तं यत् देशे पर्याप्तम् असंस्कृततैलस्य LPG इति द्रवीकृत अनिल इन्धनस्य प्राकृतिक अनिलेन्धनस्य च उपलब्धतां सुनिश्चेतुं प्रभाविपदानि गृहीतानि सन्ति. ह्यः नवदिल्ल्याम् अन्तर्मन्त्रालयस्य वृत्तान्तस्य समये पेट्रोलियम् प्राकृतिक अनिलमन्त्रालयस्य संयुक्तसचिवपदासीना सुजाता शर्मा अवदत् यत् देशे सर्वत्र गृहोपयोगि LPG इति द्रवीकृत अनिल इन्धनस्य आपूर्तिः सुचारुरूपेण प्रचलति. नीट इति आगामी राष्ट्रीय पात्रता सहित प्रवेश परीक्षायाः सज्जतायाः समीक्षां कर्तुं केंद्रीय शिक्षा मंत्री धर्मेन्द्र प्रधानस्य निवासस्थाने उच्चस्तरीय सभा आयोजिता. सभायां नीट परीक्षायाः सुचारुतया

0: இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
2: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
1: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
2: அப்படியா?
1: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனிநபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
2: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
1: அது மட்டும் இல்ல,
2: வேற என்ன?
1: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
2: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
1: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
2: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாற போறேன்.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும்

0: ఎదురుగాలులు పిడుగుల కారణంగా
1: ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்

0: ఎదురుగాలులు పిడుగుల కారణంగా
1: ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கு

0: வேகமான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கு 6 நாட்கள் அரசுமுறை பயணத்தை இன்று தொடங்குகிறார். தமது பயணத்தின் முதல் கட்டமாக இன்று அவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் ஜயத் அல் நஹியானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு விவகாரங்கள், எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக அந்நாட்டு சர்வதேச விவகாரங்கள் துறை இணையமைச்சர் ரீம் பின்த் இப்ராஹிம் அல் ஹாஷ்மி கூறியுள்ளார். இரு நாடுகளும் நீண்டகாலமாக நல்லுறவை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பயணத்தை தொடர்ந்து 2 கட்டமாக பிரதமர் நெதர்லாந்து செல்ல உள்ளார். அங்கு அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் குட்டனுடன் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 3 கட்டமாக 17 தேதி ஸ்வீடன் செல்லும் பிரதமர் அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டர்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அங்கு ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேசை கூட்டத்திலும் இரு தலைவர்களும் உரையாற்ற உள்ளனர். 4வது கட்டமாக 18 தேதி நார்வே செல்லும் பிரதமர் இந்தியா நார்டிக் உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ஜோன்ஸ் கஹாருடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 5வது கட்டமாக 19 மற்றும் 20 தேதிகளில் இத்தாலியில் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலானியுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியா மேட்ரல்லாவுடனும் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் நாக்பூரில் சிலை திறப்பு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா சமரசமற்ற கொள்கைகளை பின்பற்றி வருவதாக கூறினார். 2016ஆம் ஆண்டில் துல்லிய தாக்குதல், 2019ஆம் ஆண்டில் பாலாகோட் தாக்குதல், கடந்த ஆண்டில் ஆபரேஷன் சிந்தூர் போன்றவை நமது பாதுகாப்பு படைகளின் திறனை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியா அமைதியையே விரும்புவதாகவும் ஆனால் அத்துமீறலில் ஈடுபடுவோருக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதாகவும் அவர் கூறினார். பாரம்பரியத்துடன் வளர்ச்சி என்ற நோக்கத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் முக்கிய தலைவர்களுக்கு சிலைகளும் நினைவு சின்னங்களும் அமைக்கப்படுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மீன்வளத்துறையில் ஏற்றுமதி வாய்ப்புகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், மீன்வளத்துறையில் ஏற்றுமதியை அதிகரிக்க அத்துறையும் வர்த்தகத்துறையும் இணைந்து பணியாற்றி வருவதாக கூறினார். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை அதிக அளவில் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டின் ஒட்டுமொத்த மீன்வள ஏற்றுமதி சூழலை வலுப்படுத்தும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், ஏற்றுமதியை அதிகரிக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் தமது அமைச்சகம் இணைந்து செயல்படுவதாக தெரிவித்தார். அந்தமான் நிக்கோபர் மற்றும் லட்சத்தீவுகளில் உள்ள சூறை மீன் போன்ற அதிக மதிப்புள்ள மீன்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறினார். சிங்கம் மற்றும் புலிகளை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். குஜராத்தில் கிர் பகுதியில் சிங்கங்கள் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சர்வதேச புலிகள் கூட்டமைப்பின் மாநாடு புதுதில்லியில் June 1 மற்றும் 2 தேதிகளில் நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் 95 நாடுகளைச் சேர்ந்த 400 பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக அவர் கூறினார். சிங்கம், புலி, சிறுத்தை, பனிச்சிறுத்தை, சிவிங்கி புலி உள்ளிட்ட விலங்குகளின் பாதுகாப்பு தொடர்பாக இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் சிங்கங்களின் எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ளதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிராக் பஸ்வன் கூறியுள்ளார். லேயில் இது தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்த அவர், இத்துறையில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க அரசு பல்வேறு கடன் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் உணவு பதப்படுத்துதல் துறை மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவு இந்தியா மாநாடு மூலம் அதிக அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிராக் பஸ்வான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி

0: பதிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இயங்கும் மத்திய மின்னணுவியல் நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 200 மெகாவாட் சூரிய மின்சக்தி ஆலையை நேற்று அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பசுமை எரிசக்தி தொடர்பான இலக்குகளை அடைவதில் சூரிய மின்சக்தி, காற்றாலை மின்சக்தி, அணுசக்தி மற்றும் கடல்சார் எரிசக்தி அமைப்புகள் முக்கிய பங்காற்றும் என்று அவர் கூறினார். புதைப்படிவமற்ற மின்சக்தி உற்பத்தியில் நாடு தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி சூழலில் மத்திய மின்னணுவியல் நிறுவனம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். 1979 இந்த நிறுவனம் முதலாவது சூரிய மின் உற்பத்தி அமைப்பை நிறுவியதை அவர் சுட்டிக்காட்டினார். அணுசக்தி துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் அணு மின்சக்தியை மேலும் அதிகரிக்கும் என்று திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். நீட் தேர்வு தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதில் தேசிய தேர்வு முகமை, CBSE உள்ளிட்டவற்றின் அதிகாரிகள் பங்கேற்றனர். எந்தவித சிக்கலுமின்றி நீட் மறுதேர்வை நடத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 111 அதிகரித்துள்ளது. 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் சம்பவ இடங்களுக்கு சென்று நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 14 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவின் கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தில்லியின் சில இடங்களில் இன்று அதிகாலை பலத்த காற்று வீசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நகரின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தஹியா தங்கப்பதக்கம் வென்றார். மகாவில் நடைபெற்ற போட்டியில் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் வியட்நாமின் தை புவாங்கை வென்று அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்தது. 201 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 205 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் திரை இசை பாடல் ஒன்று கேட்போம். பாடலை கேட்பதற்கு முன் காணாமற் போனவர் பற்றிய அறிவிப்பு. சென்னை அனகாபுத்தூரைச் சேர்ந்த திருமதி ஆர் கௌரி என்பவர் தனது கணவர் எஸ் ரமேஷ் என்பவரை கடந்த மார்ச் 2 காணவில்லை என்று தெரிவித்துள்ளார். காணாமற் போனவர் பற்றிய விவரங்கள். வயது 39, உயரம் 155 சென்டிமீட்டர்.

மாநிலம், தாய்மொழி தமிழ், அடையாளம் இடது புருவத்தின் அருகில் ஒரு தழும்பு காணப்படும், வலது கையில் ஒரு மச்சம் இருக்கும். காணாமல் போனவர் பற்றிய தகவல் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி காவல் ஆய்வாளர் T4 சங்கர் நகர் காவல் நிலையம், சட்டம் ஒழுங்கு பிரிவு, தாம்பரம் நகர காவல் பிரிவு, சென்னை 600075. கைபேசி எண் 9498100054. கைபேசி எண் மீண்டும் 9498100054. காணவர் போனவர் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். ஈரம் படத்திற்காக சுசித்ரா பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: 9 மணி வரை கேட்டு ரசிப்போம் திரைகானம். முதலில் ராசாமகன் படப்பாடல் பாடி இருப்பவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

கருத்தம்மா படத்திற்காக உன்னி கிருஷ்ணன் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:48:30. ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும். திரைக்கானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

0: அதிரடி புடைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரை கானம்.
1: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
0: மீண்டும் திரை இசை பாடல்களை இன்று காலை 10:30 மணிக்கு சுகமான ராகங்களில் கேட்டு ரசிக்கலாம். 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
2: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மேல்சாணாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். முதலில் எவ்வரி போதனை என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய வர்ணம் ஆபோகிராகம் ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:26:50. அரங்கிசை நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மேல் சாணாங்குப்பம் ஜி கஜேந்திரன் அவர்கள், எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில்.

ராமப்ரியா ராகத்தில் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை கேட்டோம். நிறைவாக முரளிதர கோபாலா ராகம் மாண்ட் ஆதிதாளம் பெரியசாமி தூரன் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: பதினோரு மணி வரை கேட்டு ரசிக்கலாம் சுகமான ராகங்கள். இன்று நீ நாளை நான் படப்பாடல் பாடியிருப்பவர் எஸ் ஜானகி.

0: தங்க மகன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள். மீண்டும் திரை இசை பாடல்களை இன்று காலை 11:10 திரைகாணத்தில் கேட்டு ரசிக்கலாம்.
1: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: 11:30 மணி வரை கேட்டு ரசிப்போம் திரைகானம். முதலில் ஏ ரஹ்மான் குரலில் ஒலிக்கிறது ஜில்லன் ஒரு காதல் படப்பாடல்.

காதலன் படத்திற்காக ஒலித்த குரல்கள் சுனந்தா மின்மினி. ஆகாஷ்வாணி 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும்

காதலன் படத்திற்காக ஒலித்த குரல்கள் சுனந்தா மின்மினி. ஆகாஷ்வாணி 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் இப்பொழுது 11:18:35. அடுத்து வருகிறது ஸ்டைல் படப்பாடல். பாடியிருப்பவர் சித்ரா.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: திரைக்கானத்தில் நிறைவாக ஏ.ஆர். ரஹ்மான் குரலில் ஒலிக்கிறது வரலாறு படப்பாடு.

0: பழிக்கு வெட்கப்படாமை, சிந்தித்து செயல்படாமை, அன்பின்மை, காக்கும் திறமின்மை, இவை அறிவில்லாதவர் செயலாகும். குறள் எண் 833 அதிகாரம் பேதைமை.
1: நானாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில்.
0: பழிக்கு வெட்கப்படாமை, சிந்தித்து செயல்படாமை, அன்பின்மை, காக்கும் திறமின்மை, இவை அறிவில்லாதவர் செயலாகும். குறள் எண் 833 அதிகாரம் பேதைமை.
2: குறளமுதம் பருகினோம். இனி இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம் 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். இதில் சந்தோஷ் சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரமி சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை, கங்கா ரங்கநாதன் அவர்களின் பாட்டு இடம்பெறும், வி வி ரவி அவர்கள் வயலின், பாபநாசமார்குமார் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரை இசை பாடல்கள். 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். 7:10 இளைய பாரதம், இதில் மனம் மலரும் தருணம், கவிதை வாசிப்பு, பங்கேற்பவர்கள் பி ஆர் கேத்ரின், பி வளர்மதி, இ விக்னேஷ்.

புரி ஆகியோர். 7:50 செய்தி கதமும், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட் லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் இவையாவும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரை கானம். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

மனம் கொண்டவள் பால் மனம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் மனம் கொண்டவள் பால் மனம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில்

0: அவள் படைத்தாள் அவன் கற்பனை தேரினில்.
1: பாசமலர் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 12

12:18 ஆகாஷபாணி 100.1 MHz எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்து பெற்றால் தான் பிள்ளையா பட பாடல் பாடியிருப்பவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா.

பார்த்தால் பசி தீரும் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டும் திரைக்கானத்தில் நிறைவாக எல்ஆர் ஈஸ்வரி பி சுஷீலா குரல்களில் ஒலிக்கிறது நாடோடி பட பாடல்.

திரைகானம் கேட்டு ரசித்தோம். நேரில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலை வரிசையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் இடம்பெறும்.

0: పంజాబ్ కింగ్స్పై ముంబై ఇండియన్స్ 6 వికెట్ల తేడాతో విజయం సాధించింది. మొదట బ్యాటింగ్ చేసిన పంజాబ్ కింగ్స్ నిర్ణీత 20 ఓవర్లలో 8 వికెట్ల నష్టానికి 200 పరుగులు చేసింది. ముంబై ఇండియన్స్ 4 వికెట్లు కోల్పోయి లక్ష్యాన్ని ఛేదించింది. ఈరోజు దేశవ్యాప్తంగా పలు ప్రాంతాల్లో భారీ వర్షాలు కురిసే అవకాశం ఉందని భారత వాతావరణ శాఖ తెలిపింది. అండమాన్ నికోబార్ దీవులు, అరుణాచల్ ప్రదేశ్, అసోం, మేఘాలయ, కేరళ, దక్షిణ కర్ణాటక ప్రాంతాల్లో ఉరుములు మెరుపులతో కూడిన భారీ వర్షాలు కురుస్తాయని ఐఎండీ పేర్కొంది. అలాగే సిక్కిం, పశ్చిమ బెంగాల్, తమిళనాడు, పుదుచ్చేరిల్లో కూడా ఇదే తరహా వాతావరణం ఉంటుందని తెలియజేసింది. వార్తలు ముగించే ముందు విశేషాలు మరోసారి. 5 దేశాల పర్యటన నిమిత్తం ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ ఈరోజు ఉదయం న్యూఢిల్లీ నుండి యుఏఈకి బయలుదేరారు. వచ్చే నెల 21న నీట్ యూజీ పరీక్షను తిరిగి నిర్వహిస్తామని కేంద్ర విద్యాశాఖ మంత్రి ధర్మేంద్ర ప్రధాన్ వెల్లడించారు. ఆంధ్రప్రదేశ్ పుట్టపర్తిలో 15,803 కోట్ల రూపాయల ఖర్చుతో చేపట్టనున్న అడ్వాన్స్డ్ మీడియం కంబాట్ ఎయిర్ క్రాఫ్ట్ ప్రాజెక్టుకు రక్షణ మంత్రి రాజ్నాథ్ సింగ్ ఈరోజు శంకుస్థాపన చేశారు. చమురు కంపెనీలు దేశీయంగా పెట్రోల్, డీజిల్ ధరలను లీటర్కు 3 రూపాయల చొప్పున పెంచాయి. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం.
1: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீப்தா முகர்ஜி, ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இப்பயணத்தின்போது நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கும் பிரதமர் செல்கிறார். தமது பயணத்தின் முதல்கட்டமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். எரிசக்தி ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விஷயங்கள் குறித்தும் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. அரசியல், கலாச்சாரம், பொருளாதாரம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் எரிசக்தி பாதுகாப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசிக்கவுள்ளனர். பிரதமரின் 6 நாட்கள் பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன், எரிசக்தி தொடர்பான இருதரப்பு பேச்சுக்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக தெரிவித்தார். இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வழங்கும் 4வது பெரிய நாடாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ள நிலையில் நாட்டின் 11% தேவையை அந்நாடு பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நாட்டிலிருந்து திரவ இயற்கை எரிவாயுவையும் அதிக அளவில் இந்தியா இறக்குமதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். தமது பயணத்தின் 2வது கட்டமாக நெதர்லாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டு அரசர் வில்லியம் அலெக்சாண்டர் மற்றும் அரசியார் மேக்சிமாவையும் சந்திக்கவுள்ளார். நெதர்லாந்து பிரதமர் திரு ரோப் ஜெட்டனை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி பாதுகாப்பு, ராணுவ ஒத்துழைப்பு, பசுமை ஹைட்ரஜன், செமி கண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் பேச்சு நடத்தவுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், உறுப்பு நாடுகளின் அனைத்து தலைவர்களுக்கும் வாய்ப்பளித்து பன்முக ஒத்துழைப்புக்கு இந்தியா துணை நிற்கும் என்று கூறினார். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச நிதி கட்டமைப்பில் உடனடி சீர்திருத்தங்கள் கொண்டுவர வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அனைத்து நாடுகளுக்கும் சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். முன்னதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அபாஸ் அரகாச்சி டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டார்.

0: உள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கும் திரு அப்பாஸ் அரகாச்சிக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள்கள் முன்கூட்டியே வெளியானதை அடுத்து அந்த தேர்வு முடிவுகள் ரத்து செய்யப்பட்டது. இந்த முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான தகவல்களை தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலமாகவே தேர்வர்களும் அவர்களின் பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், நீட் தேர்வை எவ்வித முறைகேடும் இன்றி வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தும் வகையில் வரும் ஆண்டு முதல் இந்த தேர்வு ஆன்லைனில் நடத்தப்படும் என்று கூறினார். தேசிய தேர்வு முகமையின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய திரு பிரதான், இதனால் எதிர்காலத்தில் முறைகேடுகள் நிகழாமல் வெளிப்படைத்தன்மையுடன் தேர்வுகளை நடத்துவதற்கான சூழல் உருவாக்கித் தரப்படும் என்று தெரிவித்தார். தகுதிமிக்க மாணவர்களுக்கு வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் 14ஆம் தேதி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த மறு தேர்வின்போது ஓஎம்ஆர் படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீட் மறு தேர்வுக்கு கட்டணம் ஏதும் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததை அடுத்து நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, தற்போது பெட்ரோல் விலை 3.2% டீசல் விலை 3.4% உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக மற்ற உலக நாடுகளில் 20% முதல் 100% வரை பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்கள் நலனையும் பாதுகாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்த போதிலும் வரிகளை குறைத்து பெட்ரோலியப் பொருட்களின் விலையை உயர்த்தாமல் இருந்ததாகவும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விமான போக்குவரத்து திட்டங்கள் குறித்து சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவுடன் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக திரு ராம்மோகன் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என்று கூறியுள்ளார். இதனால் மாநிலங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் உள்ளார்ந்த வளர்ச்சியை கொண்டுவர முடியும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் புதிய அமைச்சரவை வரும் திங்கட்கிழமை பதவியேற்கவுள்ளது. திருவனந்தபுரத்தில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புதிய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைக்கிறார். முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பதவியேற்கவுள்ளார். தில்லியில் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு பொதுமக்கள் சிரமமின்றி செல்வதற்காக ஹைட்ரஜன் பேருந்து சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் மத்திய அரசின் பெட்ரோலியத்துறையுடன் இணைந்து இந்த திட்டத்தை மேற்கொண்டுள்ளது. பொதுமக்களிடம் எரிபொருள் நுகர்வை குறைப்பது மற்றும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த புதிய ஹைட்ரஜன் பேருந்து சேவை கொண்டுவரப்பட்டுள்ளதாக தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த பேருந்தில் 35 பேர் பயணம் செய்யலாம். GPS வசதியுடன் கூடிய இந்த பேருந்தில் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. வாரத்தின் அனைத்து நாட்களிலும் அலுவலகத்திற்கு செல்லும் நேரங்களில் மக்கள் வசதிக்காக இந்த

0: சேவை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் கூறியுள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐஹிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 12-10, 3-11, 12-10 என்ற செட் கணக்கில் தைவானின் சியன் லீ இணையை வென்றது. உலக உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்கள் வென்றுள்ளது. சீனாவின் மெக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் கரீனா கௌஷிக்கும் ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் சாகர் தாஹியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 21-13 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தகுமி நொமூரா யுச்சி சிமோகாமி இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21-ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:40. ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் மெல்லிசை பாடல்கள் கேட்போம். முதலில் TL மகாராஜன் ஜெயஸ்ரீ ஜெகன் பாடியுள்ள பாடலை இயற்றியுள்ளார் தேசிக விநாயகம் பிள்ளை.

அடுத்து எல் சங்கர் ராஜா அம்ருதா பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை கே பத்மநாபன். பாடலை இயற்றியுள்ளார் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டோம்.
1: எங்கு பிறந்த போதும், என்ன உண்ட போதும், எதை உடுத்திய போதும், சிந்தனை ஒன்றே. இந்தியா. பாரதம் எங்கள் சுவாசம்.

0: prices of compressed natural gas, CNG, by 2 rupees today. After the price hike, the new rate for 1 kilogram CNG in Delhi is 79 rupees 9 paise and 87 rupees 70 paise in Ghaziabad and Noida. In Gurugram, the new rate for 1 kilogram CNG is 84 rupees 12 paise. Earlier, oil companies raised the petrol and diesel prices by 3 rupees per litre each. Amid spike in global energy prices, the petrol price has risen from 94 rupees 77 paise to 97 rupees 77 paise per litre, while diesel prices have increased from 87 rupees 67 paise to 90 rupees 67 paise per litre in New Delhi. Similar hike in oil prices was seen in other metro cities, including Mumbai, Kolkata and Chennai. The Delhi Metro Rail Corporation, DMRC, in collaboration with the Ministry of Petroleum and Natural Gas, today launched an integrated hydrogen-powered shuttle bus service in the national capital to reduce fuel consumption and promote the use of public transport. The shuttle service will provide seamless and environment-friendly last-mile connectivity between Central Secretariat and Sevatirth Metro stations and key government establishments in the Central Vista region. And with that, we end this news bulletin.
1: நேரம் 1:10 ஆகாஷவாணி 100.1 மெகாஹெர்ட்ஸ் FM கோல்ட் அலைவரிசை இசை மலர். இன்றைய நிகழ்ச்சியில் சந்தோஷ் சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வாயிலின் எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக என்னாலும் திருகுதுனு ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றியதிர் மந்தாரி ராகம் கண்டச்சாப்புதாளம்.

இன்றைய இசை மலரில் சந்தோஷ் சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். நேரம் 1:34:10. ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. இசை மலரில் அடுத்து கமலாம்பிகே எனத் தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, தோடி ராகம், ரூபகதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: திரைகானம் கேட்கலாம். முதலில் உள்ளம் கேட்குமே திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் அரினி பாடியிருக்கும் பாடல்.

0: நிறைவாக ஜே ஜே திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கும் பாடல்.
1: தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று

0: और श्रोताओं, अब समय हो रहा है, आपसे हमें अनुमति लेनी होगी यहीं पर, तो इजाजत दीजिए विशाल और शगुन को कार्यक्रम परिक्रमा यहीं संपन्न करने की। और आप इस कार्यक्रम को अगर दोबारा सुनना चाहते हैं तो लॉगिन करिए हमारी वेबसाइट newsonair.gov.in।
1: सो विद दैट, थैंक यू सो मच लिसनर्स फॉर ट्यूनिंग इन।
0: नमस्कार।
2: நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் கங்கா ரங்கநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி ரவி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். முதலில் ஸ்ரீ மகாகணபதி ரவதுமாம், கௌளை ராகம், மிஸ்ர சாப்பு தாளம், முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி.

நேரம் 5:30. ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் கங்கா ரங்கநாதன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வி வி ரவி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், தொடர்ந்து ஸ்ரீ சத்ய நாராயணம், சுப பந்துவராளி ராகம், ரூபகத்தாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை கங்கா ரங்கநாதன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி ரவி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இனி இந்த அலைவரிசையில் இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 இளைய பாரதம், மனம் மலரும் தருணம் கவிதை வாசிப்பில் பங்கேற்பவர்கள் பி ஆர் கேத்தரின், பி வளர்மதி, இ விக்னேஸ்வரி, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ் டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வதர்பன் டெல்லி அஞ்சல், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரை கானம், நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம் உஸ்தாத் ரஷீத் கான் அவர்கள்.

பாட்டு. 4:10 பொங்கும் மங்கலம். பாடிய நல்லூர் பி வி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை. கோவிலூர் கே ஜி கல்யாண சுந்தரம் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது. 6:10 தேனிசை. 7:25 திரை இசை. 7:30 ஆர்ட்ஸ் அவேரி டெல்லி அஞ்சல். 8:30 திரைகானம். 9:00 அரங்கிசை. தீபிகா வரதராஜன் அவர்களின் பாட்டு. பி ஞான்தேவ் அவர்கள் வயலின். மன்னார்குடி என் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 சுகமான ராகங்கள். 11:10 திரைகானம். 11:30 மல்லே பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி ரசகுலிகளு. 12:00 திரைகானம். 12:50 மெல்லிசை. 1:10 திருவாத ஊரார் இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின். சேர்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம். 3:00 மலையாள நிகழ்ச்சி. 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை. வி சிவரஞ்சனி, வி நளினகாந்தி ஆகியோரின் பாட்டு. டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின். திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 திரைகானம். 7:50 செய்தி கதம்பம். 8:10 பக்கத்து வீடு நாடகம், எழுதியவர் அகஸ்டோ, நடிப்பு ரவி சுப்பிரமணியம், எஸ்பிஎஸ் போத்திலிங்கம், லாரன்ஸ் பிரபாகர், டி கே மீனாட்சி, வி வி மீனாட்சி, அகஸ்டோ ஆகியோர். அமைப்பு ஜே ஜெயா அவர்கள். 8:40 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 தேசிய திரைப்பட ஏடு. 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். திரை இசை நிகழ்ச்சியில் மௌனராகம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி
2: இம்மாதம் 19
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
2: இம்மாதம் 19
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
3: என் சுவாச காற்றை திரைப்படத்திற்காக MG ஸ்ரீகுமார் பாடியிருக்கும் பாடல்

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சமஸ்கிருதத்தில் செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷவாணி. சம்பிரதி வார்த்தாக ஸ்ரூயந்தாம் பிரவாச்சக புனித திரிபாடி. ஆதவ் முக்கிய வார்த்தாக. பிரதானமந்திரி நரேந்திர மோடி ததா UAE தேசிய ராஷ்டிரபதி ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் அபுதாபி நகரே ஊர்ஜா சகாரஸ்ய த்விபக்ஷீய வியாபாரஸ்ய ச விஷயே சர்ச்சாம் கிருதவந்தௌ. உபௌ நேதாரோ ரக்ஷா பெட்ரோலியம் நிவேஷாதி விஷயே பிரமுகானாம் சந்திபத்ராணாம் ஆதான பிரதானமபி கிருதவந்தௌ. எஸ் ஜெயசங்கர ஷட்விம்சத்தியதிக்த்விசஹஸ்ரதமே வர்ஷே பிரிக்ஸ் விதேஷ மந்திரிமண்டலஸ்ய சபாயாம் பிரபாவபூர்ண பஹுபக்ஷவாதம் பிரதி பாரதஸ்ய பிரதிபத்ததாம் புனஹ த்ருடீகிருதவான். NTA இதி அபிகரணம் ஜூன் மாசஸ்ய ஏகவிம்சதி தினாங்கே ஷட்விம்சத்தியதிக்த்விசஹஸ்ரதம வர்ஷஸ்ய நீட் UG பரீட்சா புனஹ ஆயோஜயிஷ்யதி. சிக்ஷாமந்திரி தர்மேந்திர பிரதானேன பரீட்சா பிரக்ரியாயாம் நிஷ்பக்ஷதாம் பாரதர்ஷிதாம் ச ஆஷ்வாசிதம். பாஜ்பேதி தலஸ்ய விதாயக ரதீந்திர பசுஹ பஷ்சிம் பங்கால விதானசபாயாஹ நூதனஹ சபாத்யக்ஷ நிர்வாசிதஹ. அபிச பேட்மிண்டன் க்ரீடாயாம் பாரதஸ்ய சாத்விக சாய்ராஜ் ரங்கிரெட்டி சிராக் செட்டி இத்யேதயோஹ சீர்ஷ புருஷயுகலம் தாய்லாண்ட் ஓபன் க்ரீடாயாஹ உபாந்த்யசக்ரிய த்வந்த்வே பிரவிஷ்டம். அத வார்த்தாஹ விஸ்தரேண. பிரதானமந்திரி நரேந்திர மோடி சயுக்த அரபு

இன்றைய இளைய பாரதத்தில் மனம் மலரும் தருணம் கவிதை வாசிப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். இதில் பங்கேற்பவர்கள் பி ஆர் கேத்ரின், பி வளர்மதி, இ விக்னேஸ்வரி.

அகில இந்திய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேத்ரின். ஒரு கேள்வியோடு தொடங்குவோம். நம் அனைவருக்கும் வாழ்க்கை என்னவாக இருக்கிறது? ஒரு பாதையாகவா, ஒரு போராட்டமாகவா, அல்லது ஒரு அழகான பயணமாகவா? நம்மில் ஒவ்வொருவரும் ஒரு பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம். யாரோ வேகமாக, யாரோ மெதுவாக, யாரோ தனியாக, யாரோ கூட்டத்தில். ஆனால் எல்லோரும் ஒரே உண்மை: வாழ்க்கை ஒரு பயணம். அந்த பயணத்தில் சில நாட்கள் சிரிப்பாக இருக்கும், சில நாட்கள் சுமையாக இருக்கும். சில தருணங்கள் நம்மை உயர்த்தும், சில தருணங்கள் நம்மை சோதிக்கும். ஆனால் ஒவ்வொரு நொடியும் நம்மை ஒரு புதிய மனிதனாக உருவாக்கி கொண்டே இருக்கும். இன்று அந்த பயணத்தை பற்றி, அதை உணர்ந்த ஒரு மனதின் குரலாக, ஒரு கவிதையாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்க்கை ஒரு பயணம். காலத்தின் கரங்களில் எழுதப்பட்ட கவிதை போல ஒவ்வொரு உயிரும் தன் வரிகளை தானே தேடிக்கொண்டு செல்கிறது. பிறப்பு என்ற ஒளியில் ஒரு சிறு உயிர் கண்

கண்களை திறக்கும்போது அதன் உள்ளத்தில் ஒரு உலகம் அமைதியாக மலர்கிறது. அந்த சின்ன சிரிப்பு ஒரு எதிர்காலத்தின் விதை. அந்த சின்ன கைகள் ஒரு கனவின் தொடக்கம். குழந்தை பருவம் கவலையற்ற நாட்களின் கவிதை. மழை துளிகளோடு விளையாடும் சுதந்திரம். மண்ணின் மனத்தில் உறங்கும் அமைதி. அந்த காலம் வாழ்க்கையின் இனிய முன்னுரை. வாழ்க்கை ஒரு பயணம். மௌனத்தில் பேசும் இசை போல, நெஞ்சத்தின் ஆழத்தில் ஒலிக்கும் ஓசை போல. ஆனால் நேரம் நகர்கையில் நாட்கள் பாடமாக மாறுகின்றன. நம்பிக்கை ஒரு தீபம் போல எரிகிறது. தோல்வி ஒரு நிழல் போல பின்தொடர்கிறது. சில நேரங்களில் நாம் விரும்பியவை தூரமாகின்றன. சில நேரங்களில் நாம் தவிர்த்தவை நம்மை தேடி வருகின்றன. அப்போதுதான் புரிகிறது, வாழ்க்கை நம்முடைய திட்டம் அல்ல, அது நம்மை வடிவமைக்கும் ஓர் அனுபவம். வாழ்க்கை ஒரு பயணம். அதில் சிலர் நம்மோடு நடக்கிறார்கள், சிலர் நம்மை கடந்து செல்கிறார்கள், சிலர் நினைவுகளாக நின்று விடுகிறார்கள், சிலர் பாடங்களாக மாறுகிறார்கள். நம்முள் எழும் கண்ணீரின் ஒலி யாருக்கும் கேட்காமல் போகலாம். ஆனால் அந்த கண்ணீர் நம்மை வலிமையாக்கி கொண்டே இருக்கும். விழுந்த இடங்கள் நம்மை நிறுத்துவதற்காக அல்ல, எழுந்து நிற்க கற்றுக் கொடுப்பதற்காகவே. ஒரு விதை மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் போது அது முடிந்தது என்று தோன்றலாம். ஆனால் அதே விதைதான் ஒரு நாள் மரமாகி நிழல் தரும். அதை போலவே இன்று நாம் அனுபவிக்கும் துன்பங்கள் நாளை நமக்கு நிழலாக மாறும். வாழ்க்கை ஒரு பயணம். அதில் ஒவ்வொரு தடையும் ஒரு புதிய பாதையை காட்டும் சின்னம். நீ மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை, ஆனால் நின்று விடாதே. இருள் வந்தால்தான் ஒளியின் அர்த்தம் தெரியும். துன்பம் வந்தால்தான் இன்பத்தின் மதிப்பு தெரியும். நேரம் ஓடிக்கொண்டே இருக்கும், நமக்காக காத்திருக்காது. ஆனால் நாம் நினைத்தால் ஒவ்வொரு நொடியையும் அர்த்தமுள்ளதாக மாற்றலாம். சில நேரங்களில் நம்மை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என தோன்றும். ஆனால் நம்மை நாமே புரிந்து கொள்வதே மிகப்பெரிய வெற்றி. வாழ்க்கை ஒரு பயணம். அதில் வேகம் முக்கியமில்லை, திசைதான் முக்கியம். நம்முள் இருக்கும் நம்பிக்கை ஒரு ஒளியாக வழிகாட்டும். நாம் விழுந்தாலும் மீண்டும் எழும் தைரியம் இருந்தால் அதே வாழ்க்கை வெற்றியாக மாறும். நினைவுகள் சில நேரம் காயமாக இருக்கும், ஆனால் அவையே நம்மை மனிதர்களாக மாற்றும். ஒரு நாள் நாம் கடந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது, இந்த அளவுக்கு நான் வந்துவிட்டேனா என்று நம்மை நாமே வியக்கும் அத்தருணம் நம்முடைய பயணத்தின் அர்த்தம். வாழ்க்கை ஒரு பயணம். அதில் இலக்கு மட்டும் முக்கியமில்லை, அதில் அனுபவங்கள்தான் நம்மை செதுக்கும் சிற்பிகள். நாம் சந்திக்கும் மனிதர்கள், நாம் கடக்கும் பாதைகள், நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள், அவை அனைத்தும் நம்மை வடிவமைக்கும் சிலைகள். அதனால் சிரித்து பயணிப்போம். கண்ணீர் இருந்தாலும் முன்னேறுவோம், விழுந்தாலும் எழுவோம், தோல்வி இருந்தாலும் விடாமல் முயற்சி செய்வோம். நடந்த பாதைகள் மறந்தாலும் அதில் விழுந்த கண்ணீர் சுவடு நெஞ்சு நிலைத்து நிற்கட்டும். காற்று போல வந்து செல்லும் நாட்கள், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நித்தியமாக நம்மோடு தங்கும். அந்த நிமிடங்கள் தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். விழுந்து எழும் ஒவ்வொரு தருணமும் ஒரு புதிய உயிர்ப்பின் தொடக்கம். உடைந்த கனவுகளின் சிதறலிலிருந்து கூட புதிய நம்பிக்கை பிறக்கும். இருள் சூழ்ந்த இரவுகளிலும் கூட ஒரு சிறு வெளிச்சம் வழிகாட்டும். அது அந்த வெளிச்சம் நம்முள் உறங்கி கிடக்கும் தைரியம். நேரம் மோடிக்கொண்டே இருக்கும், நம்மை நிறுத்தி விடாமல். ஆனால் நாம் நின்றாலும் வாழ்க்கை முன்னேறி கொண்டே இருக்கும். அதனால் நீயும் முன்னேறு. பாதைகள் கடினமாக இருந்தாலும் பயணம் அழகாக மாறும். நினைவுகள் சில நேரம் வலியாக இருக்கும், ஆனால் அவையே நம்மை மனிதர்களாக மாற்றும். வாழ்க்கை ஒரு பயணம். அதில் ஒவ்வொரு மூச்சும் ஒரு அர்த்தம் கொண்டது. அதை உணர்ந்தவனே உண்மையாக வாழ்ந்தவன். முடிவை தேடி ஓடாது, பாதையை ரசித்து நட. ஏனெனில் பயணம்தான் வாழ்க்கை. வாழ்க்கையே ஒரு கவிதை. இந்த வாழ்க்கை மீண்டும் தொடங்க முடியாத ஒரு பயணம், மீண்டும் எழுத முடியாத ஒரு கவிதை. வாழ்க்கை ஒரு பயணம். அதை பயந்து கடக்க வேண்டாம், அதை உணர்ந்து வாழ வேண்டும். ஒவ்வொரு மூச்சும் ஒரு வரி, ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கம். நீ எழுதி கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை ஒரு நாள் முழுமையான கவிதையாகும். அந்த கவிதை நீ எப்படி வாழ்ந்தாய் என்பதை சொல்வது. அதனால் உன்னை இழக்காதே, உன் கனவுகளை விடாதே. ஏனில் உன்னை கண்டுபிடிப்பதே வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை. இறுதியில் நாம் எவ்வளவு தூரம் சென்றோம் என்பது அல்ல, நாம் எவ்வளவு உணர்ந்து வாழ்ந்தோம் என்பதே வாழ்க்கையின் உண்மையான அளவு. வாழ்க்கை ஒரு பயணம். நீ எங்கே இருக்கிறாய் என்பது முக்கியமில்லை, நீ எங்கே போகிறாய் என்பதே முக்கியம். அந்த பயணத்தில் நீ உன்னை இழக்காதே, ஏனில் உன்னை கண்டுபிடிப்பதே வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை. அதை ரசித்து வாழ்ந்திடு. இறுதியில் வாழ்க்கை நம்மிடம் கேட்பது ஒன்றே ஒன்று, நீ எப்படி வாழ்ந்தாய் என்று. நாம் எவ்வளவு பெற்றோம் என்பது அல்ல, நாம் எவ்வளவு பகிர்ந்தோம் என்பதே முக்கியம். நாம் எத்தனை தடவை விழுந்தோம் என்பது அல்ல,

எத்தனை தடவை எழுந்தோம் என்பதே நம்மை வரையறுக்கும். காலம் கடந்து செல்லும், நாட்கள் நினைவாக மாறும். ஆனால் நம்மால் தொடப்பட்ட இதயங்கள் என்றும் உயிரோடு இருக்கும். வாழ்க்கை ஒரு பயணம். அதில் தடயங்கள் மட்டும் இல்லை, அதில் அர்த்தங்கள் இருக்கின்றன. நாம் விட்டு செல்ல வேண்டியது பொருள் அல்ல, ஒரு உணர்வு, ஒரு பாசம், ஒரு நினைவு. அதனால் இன்று வாழும் இந்த நொடியை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம். நாளை என்ன வரும் என்று தெரியாது, ஆனால் இன்று நம்மால் என்ன செய்ய முடியும் என்பது தெரியும். அதை சிறப்பாக வாழ்வோம். வாழ்க்கை ஒரு பயணம், அதில் முடிவு இல்லை. நாம் நினைவாக மாறும் வரை அது தொடர்கிறது. வாழ்ந்திடு, உணர்ந்திடு, உன் பயணத்தை அர்த்தமாய் மாற்றிடு. வாழ்க்கை ஒரு பயணம், அதில் சில கேள்விகள் பதில் இல்லாமல் தங்கிவிடும், சில பதில்கள் கேள்வியாக மாறிவிடும். அந்த குழப்பங்கள் கூட நம்முள் ஒரு அமைதி பிறக்கும். அதுதான் வாழ்க்கை உணர்ந்த மனதின் மொழி. நாம் தேடும் பல விஷயங்கள் நம்மை விட்டு தூரத்தில் இல்லை, அவை நம்முள்தான் மறைந்திருக்கின்றன. ஒரு நாள் அதை நாமே கண்டுபிடிப்போம். அந்த தருணம் ஒரு புதிய பிறப்பாக மாறும். வாழ்க்கை ஒரு பயணம், அதில் சில தருணங்கள் நம்மை நின்று சிந்திக்க வைக்கும். நான் சரியான பாதையிலா நடக்கிறேன்? நான் என்னை இழந்து விட்டேனா என்றெல்லாம் தோன்றும். அப்படி சில நேரங்கள் வரும். ஆனால் அந்த கேள்விகள் கூட நம்மை சரியான பாதைக்கு அழைத்து செல்லும். நம்முடைய பயணம் மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டிய ஒன்று அல்ல. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாதை, தனித்தனி நேரம், தனித்தனி இலக்கு. அதை புரிந்து கொண்டவனே வாழ்க்கையை அமைதியாக வாழ முடியும். வாழ்க்கை ஒரு பயணம், அதில் காத்திருப்பதற்கும் ஓர் அர்த்தம் இருக்கிறது. சில விஷயங்கள் சரியான நேரத்தில்தான் நடக்கும். அதற்கு முன் நடந்தால் அது சரியாக இருக்காது. அதனால் தாமதம் வந்தாலும் நம்பிக்கையை விடாதே. நேரம் உன்னை சோதிக்கலாம், ஆனால் அது உனக்கு துரோகம் செய்யாது. நீ உன் பாதையில் நடந்து கொண்டே இரு. ஒரு நாள் நீ தேடியது உன்னை தேடி வரும். வாழ்க்கை ஒரு பயணம், அதில் சிலர் நம்மை புரிந்து கொள்வார்கள், சிலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் நம்மை நாமே புரிந்து கொள்வதே மிக முக்கியம். அதுவே நம்முடைய அமைதி. சில நேரங்களில் நம்மிடம் எதுவும் இல்லாத மாதிரி தோன்றும். ஆனால் உண்மை என்னவென்றால் நமக்குள் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. அது இருந்தாலே போதும், வாழ்க்கை ஒரு பயணமாக மாறிவிடும். அதில் ஒவ்வொரு மூச்சும் ஒரு வாய்ப்பு, ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம். நேற்றைய தவறுகள் இன்றைய பாடங்கள், இன்றைய முயற்சிகள் நாளைய வெற்றிகள். அதனால் நேற்றை பற்றி வருந்தாதே, நாளையை பற்றி பயப்படாதே. இன்றைய நாளை அர்த்தமுள்ளதாக மாற்று. வாழ்க்கை ஒரு பயணம், அதை முழுமையாக வாழ்ந்திடு. உன் சிரிப்பில் வலிமை இருக்கட்டும், உன் கண்களில் கூட உன் தைரியம் தெரிக்கட்டும். இறுதியில் நீ உன்னையே பார்த்து நான் முயற்சி செய்தேன் என்று சொல்ல முடிந்தால் அதே வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. வாழ்க்கை ஒரு பயணம், அதை நம்பிக்கையோடு தொடர்ந்துடு. நேரம் ஒரு ஆசிரியன் என்ற தலைப்பில் இன்னொரு கவிதையை பார்ப்போம். நேரம் ஒரு ஆசிரியன். நேரம் பேசாமல் கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆசிரியன். அது சத்தமாக பேசாது, ஆனால் சொல்லும் பாடங்கள் ஆழமாக மனதில் பதியும். நேரம் நம்மை சோதிக்கும் கைகள், அதே நேரம் நம்மை தாங்கும் தோள்களும் கூட. பிறப்பு முதல் ஒவ்வொரு நொடியும் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கும். குழந்தை பருவத்தில் அது நம்மை சிரிக்க கற்றுக் கொடுக்கிறது, கவலை இல்லாமல் வாழ கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் நேரம் நகர்கையில் அதே நேரம் நம்மை அழுகையையும் கற்றுக் கொடுக்கும், இழப்பையும் உணர்த்தும். நேரம் ஒரு ஆசிரியன். அது மகிழ்ச்சியையும் தரும், வலிமையையும் தரும். ஆனால் இந்த இரண்டிலும் ஒரு பாடம் மறைந்திருக்கும். சில நேரங்களில் நாம் காத்திருக்க வேண்டியது வரும். அந்த காத்திருப்பு நம்மை சோதிப்பது போல தோன்றும். ஆனால் அதே காத்திருப்புதான் நம்மை பொறுமையுள்ள மனிதனாக மாற்றும். நேரம் பொறுமையை கற்றுக் கொடுக்கும் ஆகச்சிறந்த ஆசிரியன். சில நேரங்களில் நாம் இழக்கிறோம். நாம் விரும்பியதை, நாம் நம்பியவர்களை. அந்த இழப்பு நம்மை உடைக்க வந்தது போல தோன்றும். ஆனால் அதே இழப்புதான் நம்மை இன்னும் பலமாக்கும். நேரம் இழப்பின் மூலம் வலிமையை கற்றுக் கொடுக்கும். நாம் விழுந்தாலும் நேரம் நம்மை எழுப்பி காட்டும். நாம் தவறினாலும் நேரம் நம்மை திருத்தி காட்டும். அது தண்டிக்காது, ஆனால் கற்றுக் கொடுக்கும். நேரம் ஒரு அமைதியான ஆசிரியன். அது மெதுவாக நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கும். நேற்று இருந்த நாம் இன்று இல்லை, இன்று இருக்கும் நாம் நாளை மாறிவிடுவோம். அந்த மாற்றம் நேரத்தின் பாடம். நேரம் மாற்றத்தின் மொழி. சில நேரங்களில் நாம் அவசரப்படுவோம், எல்லாம் உடனே வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் நேரம் நம்மை நிறுத்தி வைக்கும். சரியான நேரம் வரும் வரை காத்திரு என்று அந்த காத்திருப்பு நம்மை இன்னும் அமைதியாக்கும். நேரம் அமைதியை கற்றுக் கொடுக்கும் ஆகச்சிறந்த ஆசிரியன். நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கையை

பிடிக்க. ஆனால் நேரம் நமக்கு சொல்கிறது, நிறுத்தி உன்னை பாரு. அந்த ஒரு நொடி நம்மை நம்மோடு சிந்திக்க வைக்கும். நேரம் நம்மை நமக்கே அறிமுகப்படுத்தும். சில நேரங்களில் நாம் தனியாக இருக்கிறோம், யாரும் இல்லாத மாதிரி தோன்றும். ஆனால் அந்த தனிமை நம்மை பலமாக்கும். நேரம் தனிமையை சக்தியாக மாற்றும் ஆசிரியன். நம்முடைய காயங்கள் மெல்ல மெல்ல ஆற்றும், அதை மருந்து ஆற்றவில்லை, நேரம்தான் ஆற்றியது. நேரம் குணப்படுத்தும் கைகள். நம்முடைய தவறுகள் ஒரு நாள் பாடமாக மாறும். நம்முடைய தோல்விகள் ஒரு நாள் வெற்றிக்கான வழியாகும். அதற்கெல்லாம் காரணம் நேரம். நேரம் எதையும் வீணாக்காது, அது எல்லாவற்றையும் ஒரு அர்த்தமாக மாற்றும். நாம் நம்பிக்கை இழந்தாலும் நேரம் நம்மை விடாது, அது மெதுவாக நம்மை முன்னே கொண்டு செல்லும். நேரம் நம்பிக்கையை உயிரோடு வைத்திருக்கும். ஒரு நாள் நாம் கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும் போது நம்மால் சிரிக்க முடியும். அந்த நாள் கடந்து போய்விட்டதே என்று அந்த சிரிப்பு அந்த நேரத்தின்

0: மெல்ல மெல்ல ஆற்றும். அதை மருந்து ஆற்றவில்லை, நேரம்தான் ஆற்றியது. நேரம் குணப்படுத்தும் கைகள். நம்முடைய தவறுகள் ஒரு நாள் பாடமாக மாறும். நம்முடைய தோல்விகள் ஒரு நாள் வெற்றிக்கான வழியாகும். அதற்கெல்லாம் காரணம் நேரம். நேரம் எதையும் வீணாக்காது, அது எல்லாவற்றையும் ஒரு அர்த்தமாக மாற்றும். நாம் நம்பிக்கை இழந்தாலும் நேரம் நம்மை விடாது, அது மெதுவாக நம்மை முன்னே கொண்டு செல்லும். நேரம் நம்பிக்கையை உயிரோடு வைத்திருக்கும். ஒரு நாள் நாம் கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும்போது நம்மால் சிரிக்க முடியும். அந்த நாள் கடந்து போய்விட்டதே என்று அந்த சிரிப்பு அந்த நேரத்தின் வெற்றி. நேரம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தின் பலன். இறுதியில் நேரம் நம்மிடம் கேட்கும், நீ என்ன கற்றுக்கொண்டாய்? நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள்தான் நம்முடைய உண்மையான செல்வம். நேரம் ஒரு ஆசிரியன், அது எப்போதும் நம்மோடு இருக்கும். நாம் கேட்க தயாராக இருந்தால் அது கற்றுக்கொடுக்க தயாராக இருக்கும். நேரம் ஒரு ஆசிரியன், அது கற்றுக்கொடுக்கும் வாழ்க்கையை உணர்ந்து வாழ்ந்திடுவோம். நன்றி, வணக்கம்.
1: அகில இந்திய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். அடிக்கிற வயலுக்கு ஜில்லுன்னு ஒரு டாபிக் பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். ஆண்டின் கூறுகள் ஆறாகவும், இயற்கையை ஐந்தாகவும், நிலத்தினை நால் வகையாகவும், தமிழினை மூன்றாகவும், பொழுதினை இரண்டாகவும், அப்பொழுதில் ஒன்றாகவும், அதுவே என் தலைப்பாகவும் முன்மொழிய வந்துள்ளேன். இலக்கியத்தில் ஏம்பிய முன்பணியினை, இலக்கியத்தில் ஏம்பிய முன்பணியினை. குறிஞ்சி நிலத்தின் பெரும்பொழுதாம், குளிரின் முதற்பொழுதாம், மார்கழி தை மாத காலம் இது, தை திருநாள் கொண்டாடும் காலம் இது. திருப்பாவையில் நீராடி நோன்பு நேர்ந்து திருமாலை திருத்தலத்தில் பண் இசைத்து வழிபடும் பனிக்காலம். சில்லென்று குளிர், சிலிர்த்து நிற்கும் முடி, அஃது ஒரு கணாக்காலம், ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே வரும் காலம். அவைதாம் முல்லை பாட்டில் கூறிய முன்பனி காலம். ஊரெங்கும் பனிப்போர்வை போர்த்திய காலம், உதிக்கும் சூரியனும் சற்று உறங்கிவிட்டு வரும் காலம். பாதை தெரியா வண்ணம் பனிப்படர்ந்த பருவக்காலம், வெண்ணிற பனியும் செந்நிற சூரியனும் பனிப்படர்ந்த புற்களும் காண கண் போதா காலம். முல்லைப்பாட்டில் முன்பணி. எங்கும் நீர்த்திவளைகள், எழில்மிகு பூக்களிலும் நீர்கோலம், பாண்டிக்கோவையிலும் பனியார் சிதத்துளி பருவங்களே என்றும், தழைத்தோங்கிய மரங்களிலும் தழைகளின் நுனியில் தவழும் நீர் முத்துக்களும், முக்குளிக்காமலே முட்புதர்களில் முத்தினை காணும் காலமே முன்பணி காலம். குறுந்தொகையில் அவரை பூக்கும் முன்பணியும் வந்தது, ஆனால் அவர் வரவில்லையே என்று அல்லல் படுகிறாள் தலைவி. முன்பணி வந்தது, இனி மக்கள் குளிரில் நடுங்குதலும், போர்வையை நாடுதலும், அக்னியின் அருகே அமர விரும்புதலும் முன்பணியின் இயல்பாம். ஞாயிறு காயா பருவம், வெப்பமும் விருப்பமாகும் பருவம், நண்பகலிலும் நண்பனாய் ஞாயிறு என்கிறது பரிபாடல். முன்பணியிலே மல்லிகையை மனம் விரும்பும் மகளிரென்று சிந்தாமணியும் தைத்திங்களில் தத்தம் தாய்மார்களுடன் குளிரில் குளத்தில் குளித்து அருண்புதல்வனே அத்தானாக வேண்டும் என ஆசையிட்டனர் பரிபாடலில். திருவாசகத்திலே குளிர்ந்த நீரில் குளிக்க முடியாமல் தவிப்போர்க்கு திருநீற்றினை பூசிய திருமேனியை நினைப்பார்க்கு, அவன் செம்மை நிறத்தை சிந்திப்பார்க்கு, வெண்ணீற்றினை பூசுவார்க்கு, அவனுடைய பொன்னடியை ஏத்துவார்க்கு முன்பணி துயத்தராது என்கின்றன. வயல் வரப்புகளில் நடக்கையில் கொலுசின் மணியோசையும், குயிலின் கூவலோசையும், நீர்முத்துக்களின் சிதறலோசையும், இன்னும் சிறிது நேரம் நடக்க மாட்டாயா என மனம் கதறும் முன்பணியிலே. மெய் சிலிர்த்து போகும் காலம் மேகத்தின் வெண்ணிற பனிப்பொழிவினால், கைகளும் வெளுத்து போயின வெண்பணியினால். அண்ணனை போன்று முன்னே பிறந்து நம்மையெல்லாம் நாள்தோறும் நடுங்க வைத்திட முந்தும் பருவமே முன்பணி காலம். அண்ணனை போன்று முன்னே பிறந்து நம்மையெல்லாம் நாள்தோறும் நடுங்க வைத்திட முந்தும் பருவமே முன்பணி காலம். வயல் வரப்புகளிலெல்லாம் பனிப்படர்ந்த பருவகாலம், முன்பணி காலத்தின் தாக்கமே வெப்ப தண்ணீர் சேம செப்புவின் உருவாக்கமே. இதை நான் கூறவில்லை, குறுந்தகை கூறுகிறது. படுக்கைக்கு போகுங்கால் போர்வையை நாடுங்கள், கண்ணுறுங்க செல்லும் முன் கம்பளங்களை எடுத்துச் செல் என்றது பரிபாடல். முன்பொரு காலம் முன்பணி காலத்தில் கடும் குளிரிலும் கண்ணயர்ந்து உறங்காமல் அதிகாலையில் எழுந்து அகல் விளக்கை ஏற்றி அனைவரும் நோன்பு நேர்ந்து வழிபட்ட காலம் அது. முன்பணியிலே கருவிலையும் கரும்பும் பூக்கின்றன, பிடவும் பகன்றையும் பிணிவிடுகின்றன, தோன்றியும் கோடலும் தோன்றுகின்றன, பயரும் உளுந்தும் பழுக்கின்றன, அவரை முகை அவிழ்கின்றன. இவையெல்லாம் முன்பணியினாலே நடக்கின்றன. இவற்றை பழந்தமிழ் பாடலிலும் பறக்க காணலாம். வெள்ளி முத்துக்கள் செடியிலும் கொடியிலும் புற்களிலும் பூத்து குலுங்கும் காலமே முன்பணி காலம். முன்பணியா முதல் மழையா என்று முன்பணியினை முன்மொழிந்துள்ளனர் திரை இசையிலும். சங்ககாலம் முதல் எங்கள் காலம் வரையிலும் முன்பணியின் அழகினை முன்மொழியாதோரே இல்லை. முன்பணி காலத்தில் பனியும் வெயிலும் இணைந்த பரவ

பரவசத்தை போன்று நம் வாழ்வில் பயிற்சியும் முயற்சியும் இணைந்த வெற்றி பரவசத்தை வெளிக்கொணர்வோம். முன்பனிக்காலம், பனித்திவலைகளும் பனியில் மலரும் மலர்களும் பழுக்கும் காய்களும் மக்களின் மெய்ப்பாடுகளும் உடுத்தும் கம்பளிகளும் பருக விழையும் பொருள்களும் அதிகாலை நீராடல்களும் நீராடுங்கள் இறைவன் குறித்த எண்ணங்களும் இவையே முன்பணியின் மாற்றங்களும். முன்பணியிலே காற்பு பொருந்திய இஞ்சியிலும் பொறி அவலிலும் ஈர்ப்பு பொருந்திய மக்கள். முன்பணி காலத்தில் மட்டுமே பூத்துக்குலங்கும் முல்லையும் காட்டு மல்லியும் அப்பருவத்தின் அதிசயமல்லவா? குளிரின் நடுக்கத்திலும் குவளை தேநீரிலும் இதமாய் ஓர் பயணம். வெண்ணிற திங்களும் வெதுவெதுப்பான நெருப்பும் வெண்பனியின் குளிரிலும் முற்றத்தில் நின்று காண முன்பணியின் நிசப்தம். இப்பருவ காலத்தில் சென்று இவ்வழகினை ரசித்து இயற்கையிடம் மனம் திறந்து இன்ப உலா சென்று வாருங்கள். இவைதாம் வாழ்க்கையின் இன்ப நினைவுகள். இவைதான் நம் வாழ்க்கையின் இன்ப நினைவுகள். அடுத்த தலைப்பு, பெரிதினும் பெரிதுகேல், பெரிதினும் பெரிதுகேல். வானம் பெரிது, வையம் பெரிது, வாரி வழங்கிடும் வளமையும் பெரிது. பாரியாய் வாழ்ந்திடல் பூமியில் பெரிது, மானுடம் மனிதமாய் வாழ்ந்திடல் பெரிது. வானத்தை நெருங்கப்பார், மலை உச்சியையாது நீ அடைவாய். பெரிதினும் பெரிதுகேல், உன்னிடம் நீயே கேள். செயற்கையில்லா இயற்கை வேளாண்மை செழித்திட வேண்டும் என்று பெரிதினும் பெரிதுகேல். மக்கள் பணிக்காக உழைத்திடும் உன்னத தலைவரை ஊழலின்றி அமைத்திட வேண்டும் என பெரிதினும் பெரிதுகேல். தமிழின் இனிமையும் இலக்கண சுவையும் இன்றைய தலைமுறையினர் அறிந்திட வேண்டும் என பெரிதினும் பெரிதுகேல். விண்ணுலகம் மண்ணுலகம் எங்கும் சாதிக்க வேண்டும் பெண்ணுலகம் என பெரிதினும் பெரிதுகேல். கடலின் எல்லை பெரிது, கருவானமோ பெரிது, முக்கண்ணை உடையோனின் பெருமையோ அதனினும் பெரிது. உன் சிந்தனையையும் பெரிதினும் பெரிதாக கேள். பசிப்பினியில் உள்ளவர்களுக்கு உணவளித்திடும் உன்னத கரங்கள் வேண்டுமென பெரிதினும் பெரிதுகேல். கல்வியில் சிறந்த ஆசானாகவும் உள்ளத்தில் உயர்ந்தவனாகவும் ஒழுக்கத்தில் ஓங்கியவனாகவும் மானுடம் போற்றும் மனிதனாகவும் உயர வேண்டும் நாமும் என்று பெரிதினும் பெரிதுகேல். ஏழை எளியோர் என்று இல்லாமல், சாதி என்னும் சாக்கடை இல்லாமல், மனிதம் என்ற மகத்துவம் மக்களிடம் தோன்றிட வேண்டும் என்று பெரிதினும் பெரிதுகேல். கல்வியில் முதன்மையாகவும் வன்கொடுமைகளுக்கு இறுதியாகவும் மாறிட வேண்டும் நம் மாநிலம் என்று பெரிதினும் பெரிதுகேல். மாணவர்கள் தொலைபேசியினுள் மூழ்காமல் மக்கள் தொண்டு செய்திடல் வேண்டும் என்று பெரிதினும் பெரிதுகேல். நாட்டை கூறுபோடும் குற்றவாளிகளை சாட்டை கொண்டு திருத்த வேண்டும் என்று பெரிதினும் பெரிதுகேல். மதுவை ஒழித்து மகளிரின் மாங்கல்யத்தை காத்திட வேண்டும் என்று பெரிதினும் பெரிதுகேல். ஒற்றுமையும் ஒழுக்கமும் கூடி நாடு செழித்திட வேண்டும் என்று பெரிதினும் பெரிதுகேல். இறந்தால் உன் உடலை மண்ணில் புதைக்காமல் உடல் உறுப்புக்களை சிதைக்காமல் இறந்தும் பிறருக்கு உதவிட வேண்டும் என்று பெரிதினும் பெரிதுகேல். வீழ்வது தோல்வியல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. கேளுங்கள், கேள்வி கேளுங்கள். நியூட்டன் கேட்டார் அவரிடமே, ஏன் ஆப்பிள் கீழே புவியை நோக்கி விழுகிறது என்று. அன்றே பிறந்தது புவியீர்ப்பு விசை என்ற ஒன்று. ஆதலால் கேள்வியை கேளுங்கள், கேட்பதை பெரிதினும் பெரிதாக கேளுங்கள். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, புவியில் யாருக்கும் அஞ்சாத நெறி, ஞான செருக்கு என்று பாரதியின் கூற்றுப்படி இப்பாரினில் வாழ்வோம், வளம் பெறுவோம், வாழ்க வளமுடன். மற்றும் ஒரு தலைப்பு, வாழ்க்கை. வாழ்க்கை என்பது வாசல் திறந்த வீடு அல்ல, தட்டாமல் திறக்காத கதவு. அது சில நேரம் மழையாக வந்து நனைக்கும், சில நேரம் வெயிலாக வந்து சுட்டெரிக்கும். ஆனால் இரண்டிலும் மண்மனம் ஒன்றுதான், அனுபவத்தின் மனம். வாழ்க்கை என்பது நாம் வரைந்த வரைபடம் போல செல்லாது. அது தன் வழியை தானே தெரிந்த நதி. நாம் பாலம் கட்ட நினைக்கும் இடத்தில் அது வளைந்து ஓடும். நாம் நிற்க நினைக்கும் கரையில் அது ஆழம் காட்டும். சிலர் வருவார்கள் வசந்த காற்றாய், நம் இதயத்தில் மலர்கள் மலரச் செய்வார்கள். சிலர் போவார்கள் இலையுதிர் காலமாய், நம் நினைவுகளை மட்டும் விட்டு செல்வார்கள். அவர்களை பிடித்து நிறுத்தவும் முடியாது, காற்றுக்கு சங்கிலி போட முடியாதது போல். வாழ்க்கை என்பது எண்ணிய வெற்றிகளின் மேடை மட்டும் அல்ல, எண்ணாத தோல்விகளின் பாடசாலையும் கூட. தோற்ற நாட்களில்தான் நாம் நம்மை அறிகிறோம், அழுத இரவுகளில்தான் நாளைய சிரிப்பின் மதிப்பு புரிகிறது. நேரம் ஒரு ஆசிரியன், அவன் பேச மாட்டான் ஆனால் எல்லாம் கற்பிப்பான். காத்திருப்பதின் அர்த்தம் பிரிவின் வலி, மீண்டும் தொடங்கும் துணிவு, மன்னிப்பின் மென்மை, அனைத்தையும் அவனே சொல்லிக் கொடுப்பான். வாழ்க்கை என்பது பணத்தில் அளக்க முடியாத செல்வம். ஒரு அம்மாவின் கையை பிடித்த நடப்பு, ஒரு தந்தையின் அமைதியான பெருமை, ஒரு நண்பனின் தோளில் கிடைக்கும் ஆறுதல், ஒரு குழந்தையின் காரணமற்ற சிரிப்பு, இவையே உண்மையான சொத்து. நாம் பல நேரம் தொலைவில் இருக்கும் நட்சத்திரங்களை எண்ணி கையில் இருக்கும் விளக்கை மறந்துவிடுகிறோம். இல்லாத

0: பார்த்ததை எண்ணி வருந்தி இருப்பதின் அருளை காணாமல் போகிறோம். வாழ்க்கை என்பது ஓர் ஓட்டப்பந்தயம் அல்ல. ஒவ்வொருவருக்கும் தனிப்பாதை, தனி வேகம். மற்றவர் சென்ற தூரம் பார்த்து தன் கால்களை இகழாதே. மெல்ல சென்றாலும் பரவாயில்லை, நின்று மட்டும் விடாதே. சில கனவுகள் நனவாகும், சில கனவுகள் நம்மை மாற்றிவிட்டு போகும். நனவாகாத கனவுகளும் வீணில்லை, அவைதான் நம்முள் மறைந்திருக்கும் துணிவை எழுப்பும் தீப்பொறிகள். வாழ்க்கை கடைசியில் நாம் எவ்வளவு சம்பாதித்தோம் என்று கேட்காது, எவ்வளவு பகிர்ந்தோம் என்றுதான் கேட்கும். எத்தனை பேர் நம்மை பார்த்து சிரித்தார்கள் என்று கேட்காது, எத்தனை பேரை நாம் சிரிக்க வைத்தோம் என்றுதான் கேட்கும். ஆகவே வாழ்ந்துவிடு. பயம் குறைத்து, அன்பை அதிகரித்து, வெறுப்பை விடுவித்து, நன்றி மனதில் வைத்து வாழ்ந்துவிடு. ஏனெனில் வாழ்க்கை நீண்ட நாட்கள் வாழ்வதில்லை. நினைவாக நிற்கும் ஒரு சில நாட்களில் வாழ்வதில் உள்ளது. நன்றி, வணக்கம்.
1: அகில இந்திய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் வளர்மதி. இன்று பெண்ணியம் தொடர்பான கவிதைகளை இனி கேட்போம். முதலில் புதுமை பெண்ணே, புரட்சி பெண்ணே என்ற தலைப்பில் கவிதையை உங்களிடையே பதிவு செய்கிறேன். கண் இமைகளுக்கு, கண் இமைகளுக்கு கண் மைகள் வைக்கும் கன்னிமார்களாயிருந்து கனவை நோக்கிய பயணத்தில், கருவளையத்தையும் கருதாமல் புன்முறுவலோடு புவனத்தையாள புறப்படும் பெண்ணே, ஏமாற்றத்தை தழுவினாலும், எதிர்கால மாற்றத்தில் தடம் பதிக்க எழுந்து நில், சிறகை விரி, உயரப்பற, வானமெனும் வாழ்க்கையை வசப்படுத்து, சிந்தனை கடலில் மூழ்கி, சிப்பிக்குள் முத்துபோல் மிளிரு. இனி உன் பதுமை காலம் முடிந்துவிட்டது, புதுமை காலம் தொடங்கிவிட்டது, புரட்சிக்காலம் எழுந்துவிட்டது. இது நான் எழுதிய ஒரு கவிதை. இந்த கவிதையில் ஒரு பெண்ணுடைய பல பரிமாணங்களை காணலாம். முதலில் ஒரு பெண்ணை ஒரு கண்மைகள் வைத்து ஒரு அழகு பாவையாக சித்தரித்தது இந்த சமுதாயம். ஆரம்ப காலகட்டத்தில் அழகு பாவைகளாகவே பெண்களை சித்தரித்த இந்த சமுதாயம், அவர்கள் அழகை தாண்டி அறிவில் சிறந்தவர்கள் பெண்கள் என்பதை, இந்த சமுதாயத்தில் பெண்கள் ஒவ்வொரு கணமும் தன் கனவுகள் வழியாக நிரூபித்து காட்டி கொண்டு வருகிறார்கள். அதைத்தான் ஒரு பெண்ணானவள் தன் கனவை நோக்கிய பயணத்தில் ஒரு புன்னகையோடு இந்த உலகத்தையே ஆள புறப்பட வேண்டும் என்று விழித்து கூறியிருக்கிறேன். ஒரு பெண்ணானவள் தன் கனவை நோக்கி பயணிக்கும் பொழுது எவ்வளவு ஏமாற்றங்களை தழுவினாலும் அவள் அதையெல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு சிறகை விரித்து ஒரு பறவையைப் போல உயர பறக்க வேண்டும் என்பதை இந்த கவிதையின் வாயிலாக நான் கூறியிருக்கிறேன். இவ்வாறு புரட்சி பெண்ணாக இருப்பவள் எவ்வளவு தடைகளை தாண்டி வருகிறாள் என்பதை சில கவிதைகள் அழகாக பதிவு செய்கின்றன. அடுத்த ஒரு கவிதை. உறவுகளுக்குள் கட்டுண்டிருந்தது இனி போதும், உரிமைகளை மீட்டெழ புறப்படு, அனைவரும் சமம் என்று முழங்கு, மாறுதல் பெற முயன்று வா, உனக்கான வாழ்வியலை உருவாக்கு, ஆதிக்கத்திற்கும் அடக்குமுறைக்கும் அஞ்சியது இனி போதும், தேவை வந்தது திமிரி எழு, அரசியல் பழகு, அறிவியல் கற்றுவா, சமூக நீதியை மீட்டெடுக்க புரட்சி செய், சாதனைகள் செய்து வரலாறு படைத்து வீறு நடை போடு நீ, அடுத்ததொரு தலைப்பு. மனித இயல்பின் நிச்சயமில்லா நித்தியங்கள். நீரை கண்டால் கல்லை எறிவது இயல்பாக இருக்கலாம், இனி அதில் மீன்களை வளர்ப்பதை இயல்பாக்கு. மலையை கண்டால் வியந்து நிற்பது இயல்பாக இருக்கலாம், இனி அதன் சிகரம் தொடுவதை இயல்பாக்கு. கடலை கண்டால் கரையோடு நிற்பது இயல்பாக இருக்கலாம், இனி அதன் அலையோடு இசைந்திருப்பது இயல்பாக்கு. வானை கண்டால் கதிரவனை காண்பது இயல்பாக இருக்கலாம், இனி அதில் விண்மீனை ரசிப்பது இயல்பாக்கு. வாழ்க்கையில் வருத்தம் என்பது இயல்பாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையே இயல்பானதுதான். வாழ்க்கையே

இயல்பானதுதான். நிச்சயமில்லா வாழ்க்கையில் நல்ல நினைவுகளையாவது மிச்சம் வைத்து விட்டு போ. நிச்சயமில்லா வாழ்க்கையில் நல்ல நினைவுகளையாவது மிச்சம் வைத்து விட்டு போ. நன்றி, வணக்கம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம், செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள அவர் இன்று அபுதாபியில் அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் நடத்திய பேச்சுக்களின்போது இதனை தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட் மீது நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் தற்போதைய சூழ்நிலையை திறம்பட கையாண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விலை உயர்வு காரணமாக ஏழை நடுத்தர மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசிடமிருந்து உரிய நிதியை பெற்று மக்கள் நலத்திட்டங்களை தாவேக அரசு சிறப்பாக செயல்படுத்தும் என்றார். மாநில உரிமையை காக்கும் அரசாகவும் தாவேக அரசு இருக்கும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் மதுக்கடைகளை படிப்படியாக மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சிக் காலத்தில் மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற 400 கோடி ரூபாய் ஊழல் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். தாவேக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஊழல் இல்லாத ஆட்சியை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு என்பதை தமிழகம் ஏற்காது என்று திமுக வெளிப்படையாக அறிவித்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மாறாக மக்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் இதன் மூலம் புதிய வரலாறு எழுதப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவதாக திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சிப் பொறுப்பில் இருந்தபோது நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு உட்பட்டே கடன் வாங்கியுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக் காலத்தில்தான் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் இரட்டை இலக்கத்தை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடன் சுமை 1,70,000 கோடி ரூபாயாக உயரும் என்று இடைக்கால பட்ஜெட்டிலேயே அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் பின்னர்தான் தாவேக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று

0: அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலிய பொருட்கள் மீதான விற்பனை வரியை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை காரணம் காட்டி எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயரும் என்பதால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் பெட்ரோல், டீசல் விலையை மத்திய அரசும் குறைக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். பெட்ரோல், டீசல் விலை உயர்வு தவிர்க்க இயலாதது என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். விலை உயர்வுக்கான காரணங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளிலும் பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜீந்தர் கவுர் வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 2 கோல் அடித்தன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் பாசோன் பானச்செட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18 என்ற செட்கணக்கில் சிங்கப்பூரின் ரீமஸ் இங்கை வென்றார். இப்பிரிவில் ரோனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா கரிஸ்மா தமிரி, தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலிரேசா ஃபிரோஸ் ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சிவானி பிரஜாபதி தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 75 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில் புதிய ஆதார் சேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, பிறவியிலேயே இருதய குறைபாட்டுடன் பிறந்த 6 பேருக்கு சிகிச்சை அளித்து சேலம் அரசு மருத்துவமனை சாதனை புரிந்துள்ளது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. விழுப்புரம் மாவட்டத்தில் புதிய ஆதார் சேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: இந்திய நாட்டின் குடிமக்களின் அடையாளத்தை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டதுதான் ஆதார் அட்டை. இந்த ஆதார் அட்டை உடனடியாகவும் சரியானதாகவும் மக்கள் கையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசின் நேரடி ஆதார் சேவை மையம் தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் துவங்கப்பட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரத்தில் 6வது இடமாக இன்று ஆதார் சேவை மையம் விழுப்புரம் நகர பகுதியில் துவக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் இதனை குத்துவிளக்கேற்று துவக்கி வைத்தார். ஆதார் மூலம் பெறப்படும் மத்திய மாநில அரசுகள் அனைத்து தேவைகளையும் முக்கிய ஆதாரமாக ஆதார் அட்டை கருதப்படுகிறது. ஆதார் அட்டை புதிதாக எடுப்பதற்கும் திருத்துவதற்கும் மேற்கொள்வதற்காக நேரடியாக பொதுமக்கள் உடனடியாக குறைந்த நேரத்தில் ஆன்லைன் மூலம் பெற்றுக்கொள்ள இந்த சேவை மையம் பணிபுரிகிறது. 15 நாட்களுக்குள் நேரடியாக வீடுகளுக்கு ஆதார் அட்டை வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 5 வயது முதல் 7 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு இலவசமாக ஆதார் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் 12 வயது முதல் 15 வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் இலவசமாக பயோமெட்ரிக் முறையில் ஆதார் அட்டை திருத்தப்படுகிறது. மற்ற அனைவருக்கும் முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், வயது, பிறந்த தேதி உள்ளிட்டவை மாற்றங்களுக்கு 75 ரூபாய் கட்டணமாகவும் பயோமெட்ரிக் முறையில் கண்கள் மற்றும் விரல் கைரேகைகள் பதிவு செய்வதற்கு 125 ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கப்படுகிறது. மத்திய அரசின் நேரடி கண்காணிப்பில் நடத்தப்படும் இந்த ஆதார் சேவை மையம் உடனுக்குடன் சரிவு செய்யப்பட்டு உடனடியாக ஆதார் புதுப்பிக்கப்பட்டு ஆதார் அட்டை ஆன்லைன் மூலம் மின்னஞ்சலுக்கு அனுப்பப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் பாஸ்போர்ட் உள்ளிட்ட முக்கிய தேவைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளதாக தெரிவித்தனர்.
3: லட்சுமி தேவி, என் பொண்ணுக்காக இங்க ஆதார் மையத்துக்கு வந்திருக்கோம். நாங்க இங்க வந்த உடனே ஒரு 10 நிமிஷத்திலே எங்க வேலை முடிஞ்சிருது. எல்லாமே ஈஸியா முடிச்சு தராங்க, வெயிட் பண்ண விட மாட்டாங்க. இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ஆதார் மையம்.
2: தனியார் இ சேவை மற்றும்

0: தமிழக அரசின் இ சேவை மையம் மூலமாகவே மாற்றப்படும் இந்த ஆதார் சேவை மையம் மத்திய அரசின் நேரடி ஆதார் சேவை மையத்தின் மூலம் மாற்றப்படுவதால் உடனடியாக தவறின்றி கிடைப்பதாக மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
1: மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் பட்டதாரி நிலை தேர்வுக்கான இறுதி தேர்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து மண்டல இயக்குநர் ராகுல் ஐஏஎஸ் தெரிவிக்கையில்,
2: மத்திய அரசின் பணியாளர் தேர்வாணையம் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் சென்ற ஆண்டு 2025 நடத்திய பட்டதாரி நிலை தேர்வின் இறுதி முடிவுகளை நேற்று மே 14 வெளியிட்டுள்ளது. இந்திய அரசின் வருமான வரித்துறை, GST, அஞ்சல் துறை, அமலாக்க இயக்குநரகம் போன்ற பல்வேறு துறைகளில் உள்ள குரூப் பி மற்றும் குரூப் சி நிலை பணியிடங்களுக்கு நியமனம் பெறுவதற்கு 15,118 தேர்வர்கள் தகுதி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக பணியாளர் தேர்வாணையம் இந்த தேர்வினை 2 நடத்தியது. முதல் கட்டம் 2025 செப்டம்பர் மாதத்திலும், இரண்டாம் கட்டம் 2026 ஜனவரி மாதத்திலும் நடைபெற்றன. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலங்கானா ஆகிய மாநிலங்களையும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தையும் உள்ளடக்கிய தென் மண்டலத்தில் முதல் கட்ட தேர்வில் 3,92,000 தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டனர். முதல் கட்ட தேர்வில் தகுதி பெற்ற 11,557 தேர்வர்கள் இரண்டாம் கட்ட தேர்வுக்கு அனுமதிக்கப்பட்டனர். இறுதியாக 1,799 தேர்வர்கள் இரண்டாம் கட்ட தேர்வில் தகுதி பெற்று இந்திய அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள குரூப் பி மற்றும் குரூப் சி நிலை பணியிடங்களுக்கு நியமனம் பெறுவதற்கு தகுதி பெற்றுள்ளனர். தேர்வு முடிவுகள் ஆணையத்தின் SSC.gov.in எனும் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன.
3: பிறவியிலேயே இருதய குறைபாட்டுடன் பிறந்த 5 மற்றும் ஒரு இளம்பெண்ணுக்கு அந்த குறைபாட்டை சரிசெய்து சேலம் அரசு மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
4: நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்கிறார் திருவள்ளுவர். அதன் அடிப்படையில் நாள்தோறும் 1,000 பொதுமக்களின் மருத்துவ தேவையை சேலம் அரசு மருத்துவமனை பூர்த்தி செய்து வருகிறது. குறிப்பாக சேலம் அரசு மருத்துவமனை இருதய சிகிச்சை துறை நாள்தோறும் 9,000 முதல் 10,000 பேர் வரை புறநோயாளிகளுக்கான ஆலோசனையை வழங்கி வருகிறது. இவர்களில் சிகிச்சை தேவைப்படுவோருக்கு உள்நோயாளிகளாகவும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பிறவியிலேயே இருதய குறைபாட்டுடன் பிறந்துவிடும் குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் எடுக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை முறையும் மேம்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது ஒரே நேரத்தில் 5 மற்றும் ஒரு இளம்பெண்ணுக்கு இதயத்தில் பிறவி குறைபாடாக இருந்த நிலை சிகிச்சை மூலம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் தேவி மீனால் தெரிவித்தார்.
5: அது பேருக்கு தலையீட்டு சாதனம், அதாவது க்ளோசர் டிவைஸ் மூலமா இதயத்துல உள்ள அந்த ஹோலை வந்து அடைச்சிருக்காங்க. ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் தி என்டையர் டீம் ஆஃப் கார்டியாலஜி. இது வந்து முன்னாடி வெளியில அனுப்பி பண்ணிட்டு இருந்தது, இப்ப நம்மளுடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது முதலமைச்சரினுடைய விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழே இதை நம்ம செய்யலாம். இது வந்து ஒரு ப்ரொசீஜர் செய்யறதுக்கு வெளியில என்ன 2-3 lakhs ஆகும்.
4: இதயத்தில் ஓட்டை கண்டறியப்பட்ட நிலையில் அவர்களுக்கு இடையீட்டு சாதனம் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் அவர்களின் இயல்பான ஆரோக்கியமான வாழ்க்கை உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறுகிறார் இருதய சிகிச்சை பிரிவு தலைவர் மருத்துவர் கண்ணன்.
6: ஃபுட்டை கொடுக்க முடியல சார், பயந்து கொடுத்தோம், இப்போ கம்ப்ளீட்டா நார்மலா இருக்கு, ஆக்டிவா இருக்கு, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ற போது எங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கு. அவங்க லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறிடுது. முன்னெல்லாம் எப்படின்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், அந்த ஸ்கார் இருக்கும், அந்த தழும்பு இருக்கும். அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில் ஃபீமெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மேரேஜில் வந்து நிறைய டிஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி ஏதோ டிஃபெக்ட் இருக்குது, எப்படி மேரேஜ் பண்ண முடியும், அதெல்லாம் இப்போ கிடையாது. டோட்டல் டிவைஸ் தான் அவங்களுக்கு தெரியாது. டோட்டலாக அவங்க வந்து முழுமையான குடும்ப லைஃபுக்கு, இயல்பான லைஃபுக்கு திரும்பலாம்.
4: 1,000 8 பேருக்கு இருதய குறைபாடு பிறப்பிலேயே இருக்க வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். 4 முதல் ஓட்டை இருக்கும் நிலையில் 3 சிகிச்சை முறைகள் மூலம் அது சரி செய்யப்பட்டு இடையீட்டு சாதனம் வைக்கப்படுகிறது. இதன் மூலம் இருதய பிரச்சனைகளால் உயிரிழப்பு ஏற்படுவது முற்றிலும் தடுக்கப்படுகிறது. 6 சேர்ந்த சுமார் 75 பொதுமக்களுக்கு சேலம் அரசு மருத்துவமனை உயர் சிகிச்சை வாய்ப்புகளை உறுதி செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
7: வெளியில 2,00,000 ஆகுன்னு சொன்னாங்க. இவங்க கிட்ட கேட்டோம், இல்லை காப்பீட்டு அட்டையிலே பண்ணிக்கலாங்க, செலவாகாது, நீங்கள் குழந்தைக்கு பண்ணிக்கலான்னு சொல்லி சரி நாங்கள் பண்ணிட்டோம்.
4: சேலம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் எடுத்த அர்ப்பணிப்பு மிக்க முயற்சி காரணமாக பிறவியிலேயே இருதய குறைபாடு உள்ள 6 வாழ்க்கை ஆரோக்கியமானதாக மாற்றப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
3: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்திய கணக்கு தணிக்கைத்துறை தலைவர் திரு சஞ்சய் மூர்த்தி மரியாதை நிமித்தமாக இன்று சந்தித்து பேசினார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான நட்புறவு மிகவும் வலுவானது என்றும், சிறந்த உலகை உருவாக்குவதில் தொடர்ந்து

0: நாடுகளும் இணைந்து பணியாற்றும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் பைரன் சிங் ஷெகாவத்தின் நினைவு தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள செய்தியில், அவரது பொது சேவை, உறுதிப்பாடு மற்றும் எளிமை அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அவரது தலைமை மற்றும் அர்ப்பணிப்பு என்றும் இந்திய அரசியலில் நினைவு கூறப்படும் என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். உகாண்டா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஓடோங்கோ உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். உணவு மற்றும் சுகாதாரத்துறைகளில் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப பயன்பாடு குறித்து ஆலோசித்ததாகவும், இரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால ஒத்துழைப்பு மேலும் மேம்படும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். டொமினிகாவில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் வின்ஸ் ஹேண்டர்சன் சிறப்பான வரவேற்பு அளித்ததாக வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு பபித்ரா மார்கெரிட்டா கூறியுள்ளார். டொமினிகா தலைமையுடனான ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையை ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைகானம் கேட்கலாம். முதலில் டாக்டர் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 8:32. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து தலைவி திரைப்படத்திற்காக சைந்தவி பிரகாஷ் பாடியிருக்கும் பாடல்

நிறைவாக அனபெல்லே சேதுபதி திரைப்படத்திற்காக கிருஷ்ண கிஷோர், அர்மான் மாலிக், சின்மயி ஸ்ரீபடா பாடியிருக்கும் பாடல்

0: runs were 164 for 3 in 16 overs at Ighana Cricket Stadium, Lucknow, when reports last came in. Chennai Super Kings scored 187 for 5 in stipulated 20 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10. ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டில் தொடர்வது திரைகானம். இதில் நாம் கேட்கவிருப்பது இனிய சுகமான பழைய திரைப்பட பாடல்கள்.

0: எஃப்எம் கோல்டு வழங்கிய திரைகானம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள், இடம்பெற்ற படங்கள். அபூர்வராகங்கள் அன்பே ஆறுயிரே, இதயக்கனி, மன்முதல் இலை, அவன்தான் மனிதன், ஊருக்கு உழைப்பவன், மூன்று முடிச்சு, நீதிக்கு தலைவணங்கு, கஸ்தூரி விஜயம், மேல்நாட்டு மருமகள், சத்தியம், ரோஜாவின் ராஜா, நினைத்ததை முடிப்பவன்.
1: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
2: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி இம்மாதம் 19
1: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
2: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
3: கைச்சிலம்பு பாடல்கள்
2: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
3: இம்மாதம் 19
1: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

இரவின் மடியில் நிகழ்ச்சியில் இதுவரை தர்மதுரை, சின்னத்தம்பி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டோம். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

ரசமும் படையும் உண்டு, பருப்பும் உண்டு நெய்யும் உண்டு, பாயாசமும் படையும் உண்டு, எடுத்து போட்ட இலைய பார்க்கவே.

பொண்ண பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, பொண்ண பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, புத்தியுள்ள பிள்ளையத்தான் பெத்து விட்டவளா இவ மத்தவங்க.

பொண்ணு மேல களங்கம் சொன்னா கண்ணு ரெண்டும் போகும். உன்னை பெத்த அப்பையும் சொன்னா ஆயாடி ஆயா, நீ ஒன்னு கொஞ்சம் பார்த்து கடி வாயாடி ஆயா.

பிடிச்சாலும் பிடிச்சா அவ புளியன் கொம்பா பிடிச்சா, பிடிச்சாலும் பிடிச்சா அவ புளியன் கொம்பா பிடிச்சா, நினைச்சாலும் நினைச்சா அவன் நேரம் பார்த்து நினைச்சா, நினைச்சாலும் நினைச்சா அவன் நேரம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நாம் நேயர்களின் 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11 நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் சிட்டுக்குருவி ஒளிமய இளமை ஊஞ்சல் அழகிறது முள்ளும் மலரும் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒளி விழா வர கேட்டு ரசிக்கலாம். முதலில் சிட்டுக்குருவி படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்

மூக்குத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காலு குருதையிலே பொண்ணுல பொண்ணுல பண்ணுனா மூக்குத்தி மின்னுது மின்னுது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம்

பொண்ணு குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காலு குருதையில்

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:28:25. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதிலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மறுகூட்ட தொடர்ந்து இளமை ஊஞ்சல் அழுகிறது படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் வாணி ஜெயராம் குரலில்.

சிந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த மனத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம்.

உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் மேலே

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் சிட்டுக்குருவி இளமை ஊஞ்சலாடுகிறது, முள்ளும் மலரும் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிவுலாவரை கேட்டு ரசித்தோம்.

பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து வஞ்சம் நிறை உலகில் என்ற எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல், ஊர்மிகா ராகம், ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேயர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:11. நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது பக்த பிரகலாத படத்திற்காக பி. சுசீலா குழுவினரோடு பாடியுள்ள பாடல்.